0: ஜான்ஸ், நேத்து நீங்க ரொம்ப நல்லா விளையாடுனீங்க.
1: தேங்க் யூ.
0: சதீஷ் என்னோட ஃப்ரெண்ட் தான்.
1: ஓ, நீங்களும் ஏகேஎஸ் காலேஜ் தானா?
0: நானும் ஏகேஎஸ் தான்.

0: தீனா ரைட் சைடுல ஃப்ரீ தானே வந்தா, அவனுக்கு பாஸ் பண்ணி ஈஸியா கோல் போட வேண்டிய போல ஏன்டா இப்படி செல்ஃபிஷா விளையாடுறேன்?
1: சாரி கோச்,
0: ஃபுட்பால் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் கேம், இட்ஸ் அ டீம் கேம்.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர மெதச்சா கேட்ட பயசா இடியா இடிக்கும் எத்தான்.